0: ཁྱི ཡོད་དེ་གི་དུས་ཚོད་ཧེ་ཆེ་ནི་ནི་ཨ་རི་དལ་སི་ལུ་ཟར་ཐམ་དོ་ཁི་ལོ་ནི་དོ་ནི་རོ་ལུ་མེ་གམ་མན་ཟལ་ལིན་བེན་བེ་གང་གི་པུ་ལུ་རེ་གུ་ནི་བེ་ཚོ་ཆུང་རེན་དོ་ཆུ་ཨ་གན་ཐེ་ནི་རུ་ཁ་གི་དོ་དམ་ནི་དང་ལེ་གོ་ཐོ་ནི་ཨོ་སུ་ཆུ་རེ་རུ་ཁ་ལི་ནམ་བར་རྒྱ་བ་དམ་ཝ་རི་སི་རུ་ཁ་གི་དོ་དམ་སུན་དམ་ལེ་གོ་ཐོ་ནི་ཡ་ར་རུ Nansa guli chanjishara, sakur chijira lutin ju.
1: Yuyi lantor satunba, gana chijia lututu.
0: Bejian lutu.
1: Bejian lutu rinchi.
2: Sinkhina bazo gong khamzang, dada ne bejo longchang jen chay kong, kanki longchang jie bujo lutu kyo jitu churi. Siamla buhuran jojo minzi kong, namre gatsi khemjo soye zomre nangwe bujo lutu la yezongne. Buhu meta lu dawa ngapu da kita, zaka cipyo ko ngutundu duje xiori lo sa xirangani.
3: Zizi, dunka wei yanjeng ra ge tunba, juka nyanji nyawa yangu ngandu chikbi chim, jazi dun ra khingpo jeda chungwa, ci dun nino xiai ngacha nini, rangdi wutub, zato tongma ji, du to de cho dongwa dang, lu cigi dang tunba jagu, mantu zangin toji dang kailin jenje chun jendong, denmin bu xun dang, tian xun ngangu xia jie donang xigu, ci zhu, nam xi xiwi ngacha nini, yanji do, lo yanji ji rin, lo min dang, 公日科的路恰忙为战科的天夜也一起此节下也我家你此个下也我家也把你们拿着看个等到你那此顿你能下也我家你呢让你无头做你别当个把个无通过出行个等你对头的确动啊当旅车一趟天把结果是对你那的行困了做了人个的行困了你那的确对头了行看到大当人家的你旅车一趟天把结果的但问题张英国际责任者的考虑人家的你全人都
2: 的目的里个不选择的你天选的一个我想就到那下个日子看个等你别当我把个七八九个那么些希望我想你呢也多种的对他的开心个等你自己想要我想你这个想要我想要把你们拿走呢七八几都给你把他们你拿去开心个等你自己就比起我想说你们这个钱都送大大做让你自己就比你自己就比别人不到呢自己就个怕个我想说你怕要等谁 第一人，面积出来当月末十吨子，次年节怕跟我讲啊呢，也把没人干噻。年纪了，你都做，要自己，等着做吧。吃出来也不比对的，除了我们过当，就像家具了，多那些不打折。谁做菜，你能吃，没叫为他们比贵。他别的我把给吃，就别给吃，我讲说你嘛，这不吃不上去的哦。对，你吃不到了，送的，大单家们做，你得了听呢。他的别的我把给大单做不着的哦。等你别的我把给吃，就别给你别的，做不给吃，就别的，碰到的拿不给的哦。
3: 等你这年住了没比冬天的稀缺吧呢也没学习俺能够学了新碰想你说的三岁就让做你多而且说的如今抢到能够的你也能想学的想学的碰碰门就不如这比这年当年啊去这就定孩子看个等你呢他别的阿爸哥这把年住了没比冬天的稀缺吧呢也没学习的可以行个他这年住了没比冬天做呢恰巴结巴就行个可是得把送了的也没等到你能恰巴结巴就行个
2: 等你其他过了些人了，铺路这边，请你当，请你啊去，请酒店啥子看个？等你当，到我这里来啥子没了？跟中国的看不起去，就对，不要当俺们的了，抢走了，借了当的，中国没去看不起，这边有借，抢了做把交嘛？谁不知道自己呢？巴上的铺，钱不够的那边，下街的，吃的弄不起吧？当，自己就弄的老板当住去，塞路边，少点，天有也一起。
3: 七年前呢，巴上就个个带那边下了脚的，吃着老张忙活去。他陪着我把借了钱从呢，就话看不下去，晓得买去你看不下去的这道。原本带了点呢，要借了，吃了做把就忙就的在。你谁不知道七年呢，巴上的婆婆钱不够的呢边下街的吃的弄不起吧？当七九周呢，老板当住去吃路边，少点天有也一千包的这道。等你陪着我把个钱把这个了，休养了，七八松猪鸡脚姜啊，脚猪。 九顿，九个，廿些，廿松，廿些，廿个几只过来，廿只款个。他讲了个你个，别当我把个担心到底学啥个？想了点个，这个。